0: यहाँ भी कुछ जो सवाल उठे हैं उन सवालों का अपनी सरकारों से भी समाधान करेंगे और आगे पार्टी के रूप में भी कुछ हम वो बनाएंगे आगे का रोड मैप जो है।
1: आगे चल करके हम सब जैन जी को 2047 के विकसित भारत के लक्ष्य के साथ जोड़ना हमारी पार्टी का लक्ष्य है कि जैन जी जिसको नेतृत्व संभालना है वो सक्षम बने और वो उस नेतृत्व के लिए तैयार हो। 2047 के विकसित भारत के संकल्प में सेवा से संकल्प इसको साथ में लेते हुए जैन जी देश के निर्माण कार्य में लगे, देश को विकसित राष्ट्र बनाने में अपनी भूमिका का निर्वहन करे, इसी को लेकर के रणनीति तैयार।
2: वो अपने पार्टी की ओर से कुछ भी कर सकता है, इसे कोई फर्क नहीं होगा। जैन जी के कोई विश्वास नहीं है इस पर बीजेपी के ऊपर।
3: नहीं, वो जो गैप हो गया है वो गैप पूरा रहेंगे, क्योंकि जैन जी जिस तरह उसका विजन है, वो जो देश को देखना चाहते हैं, सोसाइटी को देखना चाहते हैं, जिस तरह आगे बढ़ाना चाहते हैं, तो उसके साथ रोटी कपड़ा मकान एडुकेशन जॉब इसका संपर्क है। ये भाजपा जिस तरह देश चला रहा है उसके साथ जैन जी का ये जो विजन है उसका कोई संपर्क नहीं है। जैन जी रूठे हुए हैं।
4: They have understood that the youth are against them. The CJP agitation and various youth agitations have made them understand that people, youth are against them. Because of they think that they can collect youth. But the youth raise certain important issues like anti-NEET exam, NET exam. All those things will go against this government. They have understood that next time they cannot win. That is why they want to somehow appease the youth. So they are doing all those things.
5: Let's just switch tracks now to Tamil Nadu. The TVK has stepped up its pitch when it comes to the chief minister as a potential face of a prime ministerial candidate, with party leaders protecting, basically really putting out that front as far as protecting him for a larger national role. The Tamil Nadu minister Wilson has said that Vijay is headed towards the national political stage, signalling confidence in his growing political profile. Congress has pushed back against TVK's Vijay for prime minister pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next prime minister and taking a name at the party's growing national ambition. So clearly, the Congress party and the TVK not on the same page as far as the political aspirations go in the future.
6: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்கள் எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு
7: பாருங்கள். அதனால் நீங்கள் ரசிகர் பண்ணுற போர்டில் இருக்கிறவங்கள நீங்கள் மௌனம் மாற்ற முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும், இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும், கட்சிகளை உடைப்பதிலும், ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும், குறிப்பிட்ட விதத்தில் டிலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டாக கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியை உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டுக்கிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முல, அந்த ஃபைட்டில் இருக்க நாங்கள். அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற.
8: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
9: வருங்கால பிஎம் நம்முடைய

0: And let's just switch tracks now and get you the very latest from Bihar. And Bihar, they're setting up a panel in order to reform exams. Yes, that is the preparation for comprehensive reform in examination system in the state, with a 5-member special committee that will be formed in order to improve the process. The General Administration Department has issued notification. The committee will submit recommendations to the government within a matter of 3 months, and the scope of the review will be from secondary to higher secondary to recruitment and competitive exams as well. Measures to prevent question paper leak, copying, and also examination rigging that will be under the scanner. Rishika, my colleague, joining us in order to get us the latest on this. Tanushka, talk us through the changes that are now expected to be implemented with this new panel that's been set up.
1: Right, Divya. So this is a 5-member special committee that's been set up for comprehensive reform in exam system in Bihar. Now, there'll be emphasis on use of artificial intelligence, digital technology, and cyber security in the examination system as well. Secure tracking of question papers will be done. Answer sheets will also be reviewed accordingly. And there'll also be emphasis on biometric verification and CCTV surveillance to be made more effective. Remember, biometric verification is something new, and there's going to be efforts to increase transparency in the process from examination conduct to evaluation and results. So basically, right from A to Z, we're looking at end-to-end mode of examination reforms, and special attention will also be given to interests of rural areas, people coming in from rural areas to give exams, and also to the students belonging to the economically weaker sections.
0: Right, Tanushka, thank you so much for getting us the very latest. Switching tracks now to Karnataka and the political row over Karnataka Minister, this is Nagendran, is only set to intensify. Today is the day when the opposition is planning a protest demanding the resignation of the minister. The BJP MLAs will be marching to Vidhan Sabha today in order to mount pressure on the government of DK Shivkumar. The demand centres on the Valmiki Development Corporation scam, over which it is a resignation of the minister that is being demanded. The CBI and the ED probes are still ongoing. He hasn't been given a clean sheet, and that the BJP has alleged that while he hasn't received that clean sheet and has demanded an immediate removal of the minister from the new cabinet of DK Shivkumar. While DK Shivkumar has hit back, saying that the opposition can do what they want, with the opposition demanding his exit. And now, of course, the Valmiki scam is once again at the centre of this political clash.
2: I don't want to disturb them, but let them do anything legally. This is the law. This Karnataka is the law. A law joke is any better than that. You have to murder them. Gundagiri. What the notice for the Yen for the Kanunana, Assemblina, Harmatere, then the old Yen Becker Kerat Tapila, Dani Mana Tapila, Murata Mana Tapila.
3: ಆದ್ರೆ ಒಂದು ನಾನು ಒಂದು ಸುಮ್ಮನೆ ನೋಟಿಸ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಚರ್ಚೆ ಮಾಡ್ರಪ್ಪ, ಯಾಕೆ ರಾಜೀನಾಮೆ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಕೇಳಿ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ. ಅಷ್ಟು ಅವ್ರಿಗೆ ಹೇಳೋಷ್ಟು ತಾಳ್ಮೆ ಇಲ್ಲ.
4: ನಾಗೇಂದ್ರ, ಹೂ ಇಸ್ ಅ ಪ್ರೆಸೆಂಟ್ ಮಿನಿಸ್ಟರ್, ಹ್ಯಾಸ್ ಬಿನ್ ಡ್ರಾಪ್ಡ್ ಡ್ಯೂರಿಂಗ್ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಟೆನ್ಯೂರ್ ಬೇಸ್ಡ್ ಆನ್ ದಿ ಕರಪ್ಷನ್ ಅಲಿಗೇಷನ್ ಇನ್ ದಿ ಎಸ್ಟೇಟ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಸ್ಕ್ಯಾಮ್. ಎಂಟೈರ್ ಕಂಟ್ರಿ ಇಸ್ ಅವೇರ್ ಆಫ್ ದಿಸ್. ಹಿ ವಾಸ್ ಫೋರ್ಸ್ ಟು ಪುಟ್ ಬಿಹೈಂಡ್ ಬಾರ್ಸ್ ಇನ್ ದಿ ಸೇಮ್ ಅಲಿಗೇಷನ್. ನೈದರ್ CID ಆರ್ ನನ್ ಆಫ್ ದಿ investigation agency, no one has given any clean sheet for Nagendra. So why did DK Shivkumar induct him into the cabinet again? What pressure was there on the chief minister to induct him into the cabinet? So our demand is Congress, DK Shivkumar, they should give justice for the Dalit community. The money which was meant for the development of the Dalit community has been looted by the Congress government as well as Nagendra. So we have been demanding justice to the Dalit community.
0: Switching tracks now and getting you news coming in from Tamil Nadu is the TVK that stepped up his pitch for Vijay as a potential candidate for the role of the Prime Minister, with party leaders projecting him for that larger national role. We have Tamil Nadu Minister Wilson, who has said that Vijay is headed towards the national political stage, signalling confidence in his growing political profile. The Congress has pushed back against the TVK Vijay for Prime Minister pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next Prime Minister and taking aim at the party's growing national national ambition. Of course, we did hear Manikam Tagore saying that the TBK ministers are still living in that fan club moment of Vijay.
5: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாக்கிட்டு இருக்காரு. வேறு யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்கள் எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்கள்.
6: அதனால் நீங்கள் ரசிகர் பண்ணுற போர்டில் இருக்கவங்களை நீங்கள் ஒன்றும் மாற்ற முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும் இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும் கட்சிகளை உடைப்பதிலும் ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும் குறிப்பிட்ட விதத்தில் டிலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டாக கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியாக உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முல அந்த ஃபைட்ல இருக்க நாங்கள். அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற.
7: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
8: இன்றைய சிஎம், வருங்கால சிஎம் நம்முடைய
9: நம்ம தளபதி எங்க போனாலும் அங்க ஃபோக்கஸ் இருக்கும், டெல்லிக்கு போனாலும் ஃபோக்கஸ் இருக்கும், நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம்.
0: Let's just also now get you this viral video that's triggered a political row in Tamil Nadu after it was wrongly claimed to show the minister Keerthana, the minister who has now gone ahead and completely denied being the woman in that video, hitting back at the trolls, calling it a regressive mindset and alleging that political opponents are manufacturing a narrative and calling misogyny the oldest weapon of those who have nothing substantive to positively contribute. She said a woman's appearance should not be subjected to public trial and questioning why there was a political hysteria in the first place. Directly addressing the woman in the video, the Tamil Nadu minister said, "You look stunning," adding that she dragged into this. She was really dragged into this controversy simply due to a passing resemblance. The DMK has also slammed the trolling, calling it an attempt to degrade women. And with that, we're slipping into a very short break. Back with a whole lot more on the other side. To stay with us.
10: Roma, manual winding. चार लोगों के पास है ये।
11: कुछ इससे भी अनोखा।
10: कमला पसंद, सिर्फ एक अनोखा स्वाद। कमला पसंद पान मसाला।
12: Electricity bill paid.
13: Really?
12: Your mobile recharge is done.
13: How?
12: Make all kinds of payments using the Bheem Payments app and get cashback of up to ₹300 every month. Use Bheem app to pay.
13: It's the Mahi way.
14: Hindustan mile, Hindustan se.
15: देश का टायर, जेके टायर।
16: थोड़े में ज्यादा स्वाद, ये हित तो है इसकी खास बात।
17: वाओ मामा, क्या स्वाद है।
18: अरे मेरे राजा।

0: expert.
1: All right, sorry to interrupt you again there, Vijay, but we have with us Kovai Sathyan, AIADMK spokesperson. Thank you for speaking to us. Your response to this announcement by the Tamil Nadu government that they are indeed scrapping the Parandur Airport project?
2: See, appeasement should not be at the cost of growth of the state. And Mr. Vijay thinks that this will lead him to people glorifying him. It's not so. Already because of the rampant corruption in the earlier DMK government, industries slowly moved towards their neighboring states. He lost many industries. And this is a serious negative impact that will ripple on the state. A government has to be pro welcoming business houses and ensuring the economy and development of the state. It has to be a holistic development. Government should not work towards appeasement. Andhra has already got another airport near Hosur. And we are losing out on competition. Tamil Nadu, the second largest economy, this will send negative images, negative opinion about the state, that the state is not, the government is not willing for development. This is not the right move. It's certainly going to backfire, Mr. Vijay.
1: And as well as the TVK says this was a promise made to the people there, and you know, they were raising this issue, saying this fertile land, that wetlands would be affected.
2: If it is a fertile land, then they should not give the approval for a data center for another company, which requires quantum and quantum, tons and tons of water. And how does this logic fit? They want to protect water bodies. But if they have approval for a data center, establishing a data center there, which to request tons of water.
1: All right.
2: You have to have a vision. TVK lacks vision.
1: Kovai Sathyan of the AIADMK, they're hitting out over this decision to cancel the Parandur Airport, saying this will affect the image of Tamil Nadu. Industry may even leave or choose other better options, and this will create a negative opinion of the state and how progressive and pro-industry it is. Well, we'll leave it there. But moving on to more news from Tamil Nadu, and the TVK has stepped up its pitch for Vijay as a potential prime ministerial face, with party leaders projecting him for a larger national role. Tamil Nadu Minister Mary Wilson has said that Vijay is headed towards the national political stage, signalling confidence in his growing political profile. The Congress has pushed back against the TVK's Vijay for PM pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next prime minister and taking aim at the party's growing national ambitions.
3: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாக்கிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியரா ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
4: அதனால நீங்க ரசிகர் பண்ற போர்டில் இருக்கவங்களை நீங்க மௌனம் மாற்ற முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும், இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும், கட்சிகளை உடைப்பதிலும், ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும், குறிப்பிட்ட விதத்தில் டீலிமிட்டேஷனை எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டாக கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியை உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டுக்கிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முல், அந்த ஃபைட்டில் இருக்க நாங்கள். அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற.
5: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
6: இன்றைய சீரம் வருங்கால பீரம் நம்முடைய
7: நம்ம தளபதி எங்க போனாலும் அங்க ஃபோக்கஸ் இருக்கும், டெல்லிக்கு போனாலும் ஃபோக்கஸ் இருக்கும், நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம்.

0: காணக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
1: இன்றைய சீரம் வருங்கால சீரம் நம்முடைய
2: அதுதான் நம்ம தளபதி. எங்க போனாலும் அங்க ஃபோக்கஸ் இருக்கும், டெல்லிக்கு போனாலும் ஃபோக்கஸ் இருக்கும். நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவர் தான் இருக்கலாம்.
3: ஆல்ரைட், டிவிகே வர்சஸ் டிஎம்கே ராவ் ஹஸ் ஆல்சோ எரப்டட். That's the latest that we're bringing to you now. This is news just coming in. There's a remark coming in from CTR Nirmal Kumar on this, who said MGR started party calling DMK as evil force to abolish DMK. Even Jayalalitha took efforts, but our leader destroyed DMK and packed it. Hence, you all have to whitewash DMK and rent out the DMK headquarters, put partition and rent it out. No more chances than this. Listen in.
4: வெள்ளையடிச்சு புதுசா வெள்ளையெல்லாம் அடிச்சு பார்ட்டிஷன் போட்டு வாடகை கொடுத்துட்டு நீட்டா அந்த குடும்பம் உட்காந்து சம்பாதிக்கிறாங்க. வேற எந்த வாய்ப்பும் இல்லை. அங்க வேற எந்த கட்சிக்காரங்க வந்து கட்சி நிறுத்த போறது.
3: My colleague Vijay is still with us. Vijay, just take us through the standoff over the DMK headquarters now. It's getting feisty. It's another face-off between the two parties. And like we said, even on Friday, every day there's a new issue and face-off between the TVK and the DMK.
5: Puthika, that's right. You know, CTR Nirmal Kumar, Minister of TVK party, has come up with a statement saying that MGR started a party to calling DMK as a evil force and to defeat DMK. And also, Jayalalitha took efforts to destroy DMK. But our leader, Vijay, has succeeded in that. He had destroyed the DMK party and packed it. And he goes on to say DMK has only one option left out, to whitewash their party headquarters, what they call as a Arivalayam, and to rent it out. Now, responding to the criticism made by CTR Nirmal Kumar, now DMK A. Raja comes down heavily calling Minister CTR Nirmal Kumar as a rogue, and he also goes on to say now they got a national flag on their vehicles, so they got that guts to call to say they are going to whitewash our party headquarters Arivalayam. He goes on to compare, saying that Anna and Periyar worked hard for the growth of Tamil Nadu. Even they worked for the Tamil Nadu's welfare, but now these TVK group are criticizing Anna Arivalayam, which helped Tamil Nadu to evolve on various aspects. So this has become a huge controversy between these two parties. Now, like you mentioned, it again a new standoff between DMK and ruling TVK party in the state. Vedika,
3: do stay with me. A. Raja also reacting. Listen in.
6: இன்றைக்கு சில தருதலைகளுக்கு காரியிலே தேசிய கொடி வந்துவிட்ட காரணத்தினால் அறிவாலயத்திற்கு வெள்ளை அடித்து வாடகைக்கு விடலாம் என்று சில தருதலை அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே நடைபெறுகின்ற இந்த விழாவில் சொல்கிறோம், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அரசியலில் கிரக பிரவேசம் நடத்திய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்து கொண்டார்கள். அறிவாலயம் தோன்றிய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு பலமுறை வெள்ளை அடித்து கொண்டார்கள். தமிழ்நாடு தனக்கு வெள்ளை அடித்து கொண்டது. எனவே அந்த அறிவாலயத்தை குறை சொல்லுகின்ற ஒரு தருதலை கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது.
3: Staying with the state of Tamil Nadu, its Chief Minister Vijay has announced the proposed Parandur Airport project will be dropped, saying he stands with the protesters opposing this project. Vijay affirmed that he stands with the protesters and announced that a new site for the airport would be finalized soon. The move comes after sustained opposition to the project, with the concerns being raised by local residents. The decision has triggered a political clash, with the DMK questioning the move and stressing the airport's importance for the state's investment and economic growth. The DMK says the airport is crucial for the state's growth, while Vijay has maintained that the concerns of protesters must be addressed.

0: Now, Parandur is not just a story any longer. It's not just about an airport project. It's a story about Vijay. Chief Minister Vijay now, but it's also about the politician keeping a promise that he made before he came to power. This was his first major political protest that happened in Parandur. He stood with villagers, the protesters who opposed the proposed airport in Parandur. Now, as the Chief Minister of the state, he has scrapped the whole proposal, arguing that the concerns of people cannot be ignored. But the DMK calls it irreversible setback for Tamil Nadu's growth, pointing to years of planning and acquisition and the state's need for greater aviation capabilities. Now, is this a defining moment of political consistency for Vijay, or does keeping a promise made in opposition become a different proposition altogether when you become the government yourself? And how responsible are you of Tamil Nadu's future when you take a call like that? That's what we'll discuss in the course of the next few minutes. First up, some reactions.
1: தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
2: பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றுவோம். ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற போது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும்.
3: He cannot drop it. It is the see, Civil Aviation Ministry is in the control of the Government of India, not under Tamil Nadu state. And they had procured space and given it to the Civil Aviation Department. Then how can he stop it? He wanted it to be stopped. He should go to Delhi and speak to the people, ministers, but then finalize it. He cannot announce it. It is the Civil Aviation Ministry which has to announce this.
0: Well, we're joined by Felix Gerald of the TVK. We're joined by Richardson Wilson. He's an advocate. And we have Sumanth Raman, political analyst. Thank you all of you for being part of this broadcast. Felix, let me start with you. Is this Chief Minister Vijay demonstrating political consistency by keeping a promise that he made before he came to power? All of us remember that, in 2025, he went and stood with protesters. He made a promise then. He's fulfilling it now. But there's also this danger of governance that gets driven by promises that you make before you come to power. So how is he trying to balance that? Felix Gerald?
4: Yes, I can hear you.
0: Yes, Felix. Okay, Richardson, let me come to you. We'll try connecting with Felix in just a bit. So I was listening to the Chief Minister's speech in the Assembly today, and he makes it very clear that an alternative location was going to be decided. He also says that there'll be consultations, there'll also be technical feasibility studies. So it's not that the project is not going to come up. I understand your concerns when you say that a lot of time gets lost in that whole thing. What

0: There are zero women ministers in both Karnataka and Himachal Congress-led governments.
1: How many women have been presidents of the BJP? Give me one name. We've had five women presidents. We gave the first woman prime minister. We gave the first woman president in this country. So please ask them to shut up. Number one. Number two, who pioneered, championed the cause of women's reservation in parliament? Sonia ji. Kept writing letters, kept fighting for it, kept building consensus when we were in power. 2023, because of all these efforts, the women's bill got passed in the parliament September 20th and 21st in Lok Sabha and Rajya Sabha, and then went to the president. From 2023 to April 2026, the BJP kept sitting on the bill, didn't even notify. Why? Now, this shows the intention.
2: Let's in fact now listen in to what Rahul Gandhi said on Manusmriti during his Pune student outreach that created a massive political row.
3: Manusmriti says, in childhood, a female belongs to her father. In youth, she belongs to her husband. When her lord is dead, she belongs to her sons. A woman must never be independent. This is a direct quote from the Manusmriti. And these words are a shame, because these words should never ever have been spoken.
2: And now on to stories that we're tracking from the down south. Tamil Nadu Chief Minister Vijay has announced that the proposed Parandur Airport project will be dropped. This was meant to be Chennai's second greenfield airport. Chief Minister of Tamil Nadu Vijay has said that he stands with the protesters and that he mentions that a new site for the airport will be finalized very soon. The move, remember, comes amid sustained opposition to the Parandur project, with local residents from that area raising concerns over the proposed site. The decision has triggered a political clash within the DMK and the TVK, with MK Stalin questioning the move and stressing that airport's importance for Tamil Nadu's investment and economic growth. The DMK has said that the airport is crucial for the state's growth, while Vijay maintains that the concerns of protesters must be addressed.
4: தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும், மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
5: பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றுவோம். ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற பொழுது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும்.
6: He cannot drop it. It is the see, Civil Aviation Ministry is in the control of the Government of India, not under Tamil Nadu State. And they had procured space and given it to the Civil Aviation Department. Then how can he stop it? He wanted it to be stopped. He should go to Delhi and speak to the people, ministers, but then finalize it. He cannot announce it. It is the Civil Aviation Ministry which has to announce this.
7: It is true, that's a very bad initiative, because already 70% of the acquisition works and everything has been over. I think they should reconsider it.
2: And with that, there is another issue that's making headlines in the state of Tamil Nadu. This is about TVK's pitch to make Chief Minister Vijay the Prime Minister in 2029. Well, after TVK has stepped up its pitch for Vijay as a potential prime ministerial face, with the party leaders projecting him for a larger national role. Former Tamil Nadu Chief Minister M.K. Stalin has lashed out as Chief Minister Vijay and said that the change in Tamil Nadu government has ended in disappointment and that this situation needs to be changed. This comes after Tamil Nadu ministers have said that Vijay is headed towards a national political stage, signalling confidence in his growing political profile. Congress has also pushed back against Vijay's and against TVK's Vijay for Prime Minister pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next Prime Minister and taking aim at party's growing national ambitions.
8: In the Nalai, Baruvarikku Karanamaga Irundhathai, Yaar Enbadhai, இன்றைக்கு கூட இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அது ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது.
9: எல்லா பார்ட்டிக்கும் கனவு, அம்பிஷன், ஆசை உண்டு. அதுக்கு ஒன்றும் தடுக்கிறதுக்கு சட்டம்லாம் போட முடியாது. அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க கட்சியில் அவங்க அவங்களுடைய அபிமானிய தலைவரை பத்தி சொல்றாங்க. ஆனா பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும்.
10: இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவல்ல ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியரா ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
11: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
2: From the state of Tamil Nadu, let's now tell you what's happening in Uttar Pradesh. A fresh political showdown is brewing over the issue of caste-based reservation in Uttar Pradesh. A group of students and youth staged a protest at Jantar Mantar demanding changes to the existing reservation system. But the protest has now triggered a sharp political clash. Uttar Pradesh Deputy Chief Minister Brijesh Pathak has met the protesting students and backed their right to raise concerns. But the opposition has strongly objected to the government's outreach to the protesters. Samajwadi Party Chief Akhilesh Yadav said that reservation is the right of backward communities and asserted that the Samajwadi Party will oppose any attempt to revoke the reservation. BSP Chief Mayawati too has hit out at the demand, calling it an inappropriate one. She said that the government should not support such demands. Lots of political reactions coming in on that story.
12: हमारे युवा साथी जो जंतर मंतर पर धरने पर बैठे थे, उनकी मांगों पर हम विचार करेंगे, गंभीरतापूर्वक विचार करेंगे और किसी भी स्थिति में अपने देश के युवाओं का, अपने देश के छात्रों का कोई नुकसान नहीं होने देंगे और सबको साथ लेकर के चलेंगे। अब इसी बात की सूचना देने के लिए हम आपके बीच में आएंगे और 2 दिन के बाद आप लोगों की इच्छा थी कि हम केंद्रीय नेतृत्व के समक्ष अपनी बात रखें, तो माननीय केंद्रीय मंत्री जी के साथ में 2 दिन के बाद इनकी बैठक होगी, उसमें हम इनको लेकर के जाएंगे और इनसे साथ में बात करेंगे।
13: ये आरक्षण किसी के कहने से समाप्त होने वाली चीज है क्या? संवैधानिक अधिकार है ये। आरक्षण किसी को दी हुई खैरात नहीं है, ये संवैधानिक अधिकार है और दुनिया की कोई ताकत आरक्षण को कतई समाप्त नहीं कर सकती है। और जो लोग इसको समाप्त करने की सोच रखते हैं, कभी समीक्षा के माध्यम से, कभी सुधार के माध्यम से, उनको संभवतः ये पता ही नहीं है कि आरक्षण क्यों जरूरी है।
2: An extremely unfortunate news broke this morning where a massive fire broke out at the NICU of the District Women's Hospital in Amravati, killing 3 newborn babies. The three infants died after suffering severe burns and smoke inhalation. The fire reportedly erupted around 3:30 a.m. following a ventilator explosion with 39 infants inside the ward. Doctors and hospital staff quickly evacuated the remaining babies from the flames. Six critically affected infants were shifted to a nearby super speciality hospital. Maharashtra Chief Minister Devendra Fadnavis ordered for a probe, while Health Minister announced a special inquiry committee headed by Division

0: கடந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றுங்கள். ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற பொழுது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும்.
1: He cannot drop it. It is the, see, Civil Aviation Ministry is in the control of the Government of India, not under Tamil Nadu state. And they had procured space and given it to the Civil Aviation Department. Then how can he stop it? He wanted it to be stopped. He should go to Delhi and speak to the people, ministers, but then finalize it. He cannot announce it. It is the Civil Aviation Ministry which has to announce this.
2: It is true, that's a very bad initiative because already 70% of the acquisition works and everything has been over. I think they should reconsider it.
3: And with that, there is another issue that's making headlines in the state of Tamil Nadu. This is about TVK's pitch to make Chief Minister Vijay the Prime Minister in 2029. Well, after TVK has stepped up its pitch for Vijay as a potential prime ministerial face, with the party leaders projecting him for a larger national role. Former Tamil Nadu Chief Minister M.K. Stalin has lashed out as Chief Minister Vijay and said that the change in Tamil Nadu government has ended in disappointment and that this situation needs to be changed. This comes after Tamil Nadu ministers have said that Vijay is headed towards a national political stage, signalling confidence in his growing political profile. Congress has also pushed back against Vijay's and against TVK's Vijay for Prime Minister pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next Prime Minister and taking aim at party's growing national ambitions.
4: In the Nalai, Baruvarikku Karanama Hirudhai, Yaar Enbadai, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அது ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது.
5: எல்லா பார்ட்டிக்கும் கனவு, அம்பிஷன், ஆசை உண்டு. அதுக்கு ஒன்றும் தடுக்கிறதுக்கு சட்டம்லாம் போட முடியாது. அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க கட்சியில் அவங்க அவங்களுடைய அபிமானிய தலைவரை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும்.
6: இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
7: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
3: From the state of Tamil Nadu, let's now tell you what's happening in Uttar Pradesh. A fresh political showdown is brewing over the issue of caste-based reservation in Uttar Pradesh. A group of students and youth staged a protest at Jantar Mantar demanding changes to the existing reservation system. But the protest has now triggered a sharp political clash. Uttar Pradesh Deputy Chief Minister Brijesh Pathak has met the protesting students and backed their right to raise concerns. But the opposition has strongly objected to the government's outreach to the protesters. Samajwadi Party Chief Akhilesh Yadav said that reservation is a right of backward communities and asserted that the Samajwadi Party will oppose any attempt to revoke the reservation. BSP Chief Mayawati too has hit out at the demand, calling it an inappropriate one. She said that the government should not support such demands. Lots of political reactions coming in on that story.
8: हमारे युवा साथी जो जंतर मंतर पर धरने पर बैठे थे, उनकी मांगों पर हम विचार करेंगे, गंभीरतापूर्वक विचार करेंगे और किसी भी स्थिति में अपने देश के युवाओं का, अपने देश के छात्रों का कोई नुकसान नहीं होने देंगे और सबको साथ लेकर के चलेंगे। अब इसी बात की सूचना देने के लिए हम आपके बीच में आएंगे और 2 दिन के बाद आप लोगों की इच्छा थी।

0: now listen in to what Rahul Gandhi said on Manusmriti during his Pune student outreach that created a massive political row.
1: Manusmriti says, in childhood, a female belongs to her father. In youth, she belongs to her husband. When her lord is dead, she belongs to her sons. A woman must never be independent. This is a direct quote from the Manusmriti. And these words are a shame, because these words should never ever have been spoken.
0: And now on to stories that we're tracking from the down south. Tamil Nadu Chief Minister Vijay has announced that the proposed Parandur Airport project will be dropped. This was meant to be Chennai's second greenfield airport. Chief Minister of Tamil Nadu Vijay has said that he stands with the protesters and that he mentions that a new site for the airport will be finalized very soon. The move, remember, comes amid sustained opposition to the Parandur project, with local residents from that area raising concerns over the proposed site. The decision has triggered a political clash within the DMK and the TVK, with MK Stalin questioning the move and stressing that airport's importance for Tamil Nadu's investment and economic growth. The DMK has said that the airport is crucial for the state's growth, while Vijay maintains that the concerns of protesters must be addressed.
2: தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும், மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும்.
3: பரந்தூரிலே நீங்கள் இந்த விமான நிலையத்தை அமைப்பதுதான் மிக சரியானதாக அமைந்திருக்கும். ஆனால் இதை நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இன்றைக்கு மாற்றணும். ஒரு திட்டம் நாட்டுக்கு வருகிற போது அதில் அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்தை பாதிக்கும்.
4: He cannot drop it. It is the Civil Aviation Ministry is in the control of the Government of India, not under Tamil Nadu State. And they had procured space and given it to the Civil Aviation Department. Then how can he stop it? He wanted it to be stopped. He should go to Delhi and speak to the people, ministers, but then finalize it. He cannot announce it. It is the Civil Aviation Ministry which has to announce this.
5: It is true, that's a very bad initiative, because already 70% of the acquisition works and everything has been over. I think they should reconsider it.
0: And with that, there is another issue that's making headlines in the state of Tamil Nadu. This is about TVK's pitch to make Chief Minister Vijay the Prime Minister in 2029. Well, after TVK has stepped up its pitch for Vijay as a potential prime ministerial face, with the party leaders projecting him for a larger national role, former Tamil Nadu Chief Minister MK Stalin has lashed out as Chief Minister Vijay and said that the change in Tamil Nadu government has ended in disappointment and that this situation needs to be changed. This comes after Tamil Nadu ministers have said that Vijay is headed towards a national political stage, signalling confidence in his growing political profile. Congress has also pushed back against Vijay's and against TVK's Vijay for Prime Minister pitch, maintaining that Vijay cannot be projected as the country's next Prime Minister and taking aim at party's growing national ambitions.
6: இந்த நிலை வருவதற்கு காரணமாக இருந்ததை யார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அது ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது.
7: எல்லா

0: பார்ட்டிக்கும் கனவு அம்பிஷன் ஆசை உண்டு. அதுக்கு ஒன்றும் தடுக்கிறதுக்கு சட்டம்லாம் போட முடியாது. அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க கட்சியில் அவங்க அவங்களுடைய அபிமானிய தலைவரை பத்தி சொல்றாங்க. ஆனா பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும்.
1: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவல்ல ஒரு லீடர் உருவாக்கிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியரா ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
2: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
3: From the state of Tamil Nadu, let's now tell you what's happening in Uttar Pradesh. A fresh political showdown is brewing over the issue of caste-based reservation in Uttar Pradesh. A group of students and youth staged a protest at Jantar Mantar demanding changes to the existing reservation system. But the protest has now triggered a sharp political clash. Uttar Pradesh Deputy Chief Minister Brijesh Pathak has met the protesting students and backed their right to raise concerns. But the opposition has strongly objected to the government's outreach to the protesters. Samajwadi Party Chief Akhilesh Yadav said that reservation is the right of backward communities and asserted that the Samajwadi Party will oppose any attempt to revoke the reservation. BSP Chief Mayawati too has hit out at the demand, calling it an inappropriate one. She said that the government should not support such demands. Lots of political reactions coming in on that story.
4: हमारे युवा साथी जो जंतर मंतर पर धरने पर बैठे थे, उनकी मांगों पर हम विचार करेंगे, गंभीरतापूर्वक विचार करेंगे और किसी भी स्थिति में अपने देश के युवाओं का, अपने देश के छात्रों का कोई नुकसान नहीं होने देंगे और सबको साथ लेकर के चलेंगे। अब इसी बात की सूचना देने के लिए हम आपके बीच में आएंगे और 2 दिन के बाद आप लोगों की इच्छा थी कि हम केंद्रीय नेतृत्व के समक्ष अपनी बात रखें, तो माननीय केंद्रीय मंत्री जी के साथ में 2 दिन के बाद इनकी बैठक होगी, उसमें हम इनको लेकर के जाएंगे और इनसे साथ में बात करेंगे।
5: ये आरक्षण किसी के कहने से समाप्त होने वाली चीज है क्या? संवैधानिक अधिकार है ये। आरक्षण किसी को दी हुई खैरात नहीं है, ये संवैधानिक अधिकार है और दुनिया की कोई ताकत आरक्षण को कतई समाप्त नहीं कर सकती है। और जो लोग इसको समाप्त करने की सोच रखते हैं, कभी समीक्षा के

0: projected as the country's next prime minister and taking aim at party's growing national ambitions.
1: இந்த நிலை வருவதற்கு காரணமாக இருந்ததை யார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அது ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது.
2: எல்லா பார்ட்டிக்கும் கனவு, அம்பிஷன், ஆசை உண்டு. அதுக்கு ஒன்றும் தடுக்கிறதுக்கு சட்டம்லாம் போட முடியாது. அவங்கவுங்க விருப்பத்தை அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க கட்சியில் அவங்க அவங்களுடைய அபிமானிய தலைவரை பத்தி சொல்றாங்க. ஆனா பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும்.
3: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவல்ல, நேஷனல் லெவல்ல ஒரு லீடர் உருவாகிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வந்து வெரி கிளியரா ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ், 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க.
4: நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, புரட்சி தலைவர் அம்மாவோடும் பயணத்தை மேற்கொண்டேன். இரு தலைவரை பார்த்ததற்கு பிறகு அந்த தலைவர் வழியில் தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்.
5: இன்றைய சீரம் வருங்கால பீரம் நம்முடைய மாண்பு.
0: From the seat of Tamil Nadu, let's now tell you what's happening in Uttar Pradesh. A fresh political showdown is brewing over the issue of caste-based reservation in Uttar Pradesh. A group of students and youth staged a protest at Jantar Mantar demanding changes to the existing reservation system. But the protest has now triggered a sharp political clash. Uttar Pradesh Deputy Chief Minister Brijesh Pathak has met the protesting students and backed their right to raise concerns. But the opposition has strongly objected to the government's outreach to the protesters. Samajwadi Party Chief Akhilesh Yadav said that reservation is the right of backward communities and asserted that the Samajwadi Party will oppose any attempt to revoke the reservation. BSP Chief Mayawati too has hit out at the demand, calling it an inappropriate one. She said that the government should not support such demands. Lots of political reactions coming in on that story.
6: हमारे युवा साथी जो जंतर मंतर पर धरने पर बैठे थे, उनकी मांगों पर हम विचार करेंगे, गंभीरता पूर्वक विचार करेंगे और किसी भी स्थिति में अपने देश के युवाओं का, अपने देश के छात्रों का कोई नुकसान नहीं होने देंगे और सबको साथ लेकर के चलेंगे। अब इसी बात की सूचना देने के लिए हम आपके बीच में आएंगे और 2 दिन के बाद आप लोगों की इच्छा थी कि हम केंद्रीय नेतृत्व के समक्ष अपनी बात रखें, तो माननीय केंद्रीय मंत्री जी के साथ में 2 दिन के बाद इनकी बैठक होगी, उसमें हम इनको लेकर के जाएंगे और इनसे साथ में बात करेंगे।
7: ये आरक्षण किसी के कहने से समाप्त होने वाली चीज है क्या? संवैधानिक अधिकार है ये। आरक्षण किसी को दी हुई खैरात नहीं है, ये संवैधानिक अधिकार है और दुनिया की कोई ताकत आरक्षण को कतई समाप्त नहीं कर सकती है। और जो लोग इसको समाप्त करने की सोच रखते हैं, कभी समीक्षा के माध्यम से, कभी सुधार के माध्यम से, उनको संभवतः ये पता ही नहीं है कि आरक्षण क्यों जरूरी है।
0: An extremely unfortunate news broke this morning where a massive fire broke out at the NICU of the District Women's Hospital in Amravati, killing 3 newborn babies. The 3 infants died after suffering severe burns and smoke inhalation. The fire reportedly erupted around 3:30 a.m. following a ventilator explosion with 39 infants inside the ward. Doctors and hospital staff quickly evacuated the remaining babies from the flames. 6 critically affected infants were shifted to a nearby super speciality hospital. Maharashtra Chief Minister Devendra Fadnavis ordered for a probe, while Health Minister announced a special inquiry committee headed by Divisional Commissioner in the case. The incident has also triggered a political blame game, with the NCP SP MP Supriya Sule calling it a glaring example of systematic negligence and demanded strict action, pointing to serious lapses. While the Congress questioned the ventilator's safety, citing a similar incident 2 years ago and raising questions over possible fire फाइटिंग इक्विपमेंट शॉर्टेज और इवन